0: இருப்பின் அமைத்தவர்கள் தினப்பற்றி திசத்தி எருமை அழகாகி கல்வி அமைத்தவர் நாங்கள் நோர்வு அமைத்தவர் அரவசன் சிங்கன் அம்மன் பெரிய தொங்கடியானது வெளிச்சம் சேஷாத்து வெளிச்சம் சொல்லிமான பற்றி தெளி தந்த காயத்தில் எப்படி ஐயா பெருசம் எங்கன்னு
1: நடந்து இதுக்கப்புறம் பரவாயில்ல செக்ஷன் 15(1) அது நடந்தாக்கு மேக் ரெஃபரன்ஸ் நான் கொஞ்சம் செக்ஷன் 18 தி பேமெண்ட் ப்ரொவிஷன் அது அந்த செக்ஷன் 15(1) செக்ஷன் 18 மேக் ரெஃபரன்ஸ் டு 15(1) இவ்வளோ செக்ஷன் 18 இவருஃபே எனக்கு கொஞ்சம் பேமெண்ட் ப்ரொவிஷன் அந்த செக்ஷன்
0: 15(1)
2: அரே நான் செக்ஷன் 15
0: நான் கைதான் தரத்தில் நோக்கம் நான் தெரியும்.

0: கம்பனரி அன கஸ்டமர்ஸ் கேசன் மெரவா கம்பெனி லிமிடெட் இப்புரே எம் கம்பன டிஏசிஏ நிகத்தன்வத்தான் ஏஏ என் ஆக்சிஜன் கேஸ் ஜெனரேட்டர் அரி எகபுவனாங்க இப்புகின் திட்டமெத்துமெக்கிட்டு வேர்டிங் இப்புகின் கதிமெத்துவான் அனமிசின் மகுரி அவ அனகா இப்புகே எப்புப்புற அன கேபாசிட்டி நயாரி எகுனானி இப்போக்கி நகையோ அமெத்தக்கி கம்பன அக்கே அகைனனோய ஏத்தவுருவாயின் கண்வாய் ஏகக்கின் நகு ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் நிகபேனே ஏனப அன அக்ரிகேட் வாஷர் இப்புகின் வாசியக்கின் மெகைசகின் நம்தானு மே அம்மத்தமே இப்புகின் கனகுவன் தோரன் தியத்தமே மெத்தானு Katai yon ka korokoran me tuante puriki meni ka punganan denganan dismens ayarana ki bati add mixtures dengaranga aikai asan roi nanan benam kampana ayo o konan ka puna ko tintepu hemon de meteroi irerikin noini kata tiennam kampana ayo o ay kukurei ni konani bo poki ni korowakin services naron naikai korowakin hydraulic hoses na kakin saisi anako yeina besmens es ka puna ko tintepu hemon de meteroi karak yon ko mei nori meni ka kuawai ana services sam kampana ei tes ni merawa company limited nana main office sare data punta koronga teso kienta reponira yo anisua ni mewa towana wo wano watenua au watowana
1: Kupun teme ton dorona yon panani meuri FM 89.9 Saroni kori kupuninga yang fangsos Nah, tawurai ndoni ko ni kakana kwa itapya kora kunam kanwa nongorama iki ana kunan nangani ko te kukura iki tewa di liki ipo ni karitan nangim karwa kin nako sipangam de pakantaya yu ki mandita iliki. Uringa liki na ipo ndoi wabu iti minis ki nakon nime awan de pakantaya yu na mga tawurai ni fan le itakanwa nongorama na kapo wu iti temani pa ni mengotaw ki ngayari teme tawurai Tapi kita naik, kira, wapu itu minis mengkay, wapu itu minis ke nak ni mewah de pantai ya, yon nama hatau roin, dari sikit mana, kapu itu mana yang mewah tau.

0: மாதிரி நீ நினைந்த நினைப்போ ரோய் ஓட போன் யோன் தி தாத்தா
1: ஒப்பிட்டு தாரா ஒன்னு அன்னைக்கு கப்பாய் என்ன போயிட்டு தாரா திவி மோனோ அன்னைக்கு கப்பாய்
2: ஒப்பந்தம் ஒப்பந்தம் ஒப்பந்தம்
1: என்ன தோணு என்ன தவாக்கி ரொம்ப நிறைய வந்து சன் கிட்ட மேக்கப்பாய் என் தங்க போறாய்
2: எம்மா